0: ஜனவர் பவை மாலிக
1: தர சசி ஓய் தீ சத்யும் சல் கர ஜந்தியும் ஓடி நுவாகி ஓ சசி
0: இனிமே துஞ்சோய் தவா
1: சோ வேணக்காடோ தவா யோ